வரணம் வேதராகினம் விருதயோகினம் வேதராகினம் விருதயோகினம் விஸ்வகாரணம் விக்னவாரணம் வேதராகினம் விருதயோகினம் விஸ்வகாரணம்

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு, பாபநாசம் டாக்டர் கே கோகுல் அவர்கள் வயலின், சேலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக சித்தி விநாயகம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, சண்முக பிரியாராகம், ரூபகதாளம்.

0: மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு. பாபநாசம் டாக்டர் கே கோகுல் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பரமாத்முடு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, வாகதீஸ்வரி ராகம் ஆதி தாளம்.

0: இதுவரை வி பிரதீப் குமார்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். டாக்டர் கே கோகுல் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம் ரம் டிடிஎச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: पद्मावती रमणम पूर्वी कल्याणी रागम मिश्र चापुतालम ऊतुक्काड वेंकट सुब्बय्यर रचना.
1: You will now listen to a composition of ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர், பத்மாவதி ரமணம் என் ராக் பூர்வி கல்யாணி செட்டு மிஸ்ரா சாப்புத்தாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது எம்ஆர் எஸ் கண்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். தத்வமரிய தரமா, ரீதி கவுள ராகத்தில் பாபநாசம் சிவன் இயற்றியது ஆதிதாளம்.
2: Listen to a violin recital by M.R. S. Kannan. He begins his recital with Tattva Mariya Tarama in Rag Riti Gaula, set to Aditaal, a composition by Papanasam Sivan.

0: தொடர்வது எந்நேரமும் தேவகாந்தாரி ராகத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ஆதிதாளம்.
1: யூ கேன் நவ் லிசன் டு எந்நேரமும் இன் ராக் தேவகாந்தாரி செட் டு ஆதிதாள், எ காம்போசிஷன் பை கோபாலகிருஷ்ண பாரதி.

0: தொடர்வது கருடத்வனி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை தத்துவ மெருக தரமா ரூபகதாளம்.
1: எம்பார் எஸ் கண்ணன் கண்டினியூஸ் இஸ் வயலின் ரிசைட்டில் வித் தத்துவ மெருக தரமா இன் ராக் கருடத்வனி செட் ரூபகம் தால் அ காம்போசிஷன் பை தியாகராஜா.

0: எம் ஆர் எஸ் கண்ணன் அவர்கள் இனி மத்தியமாவதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனையை வழங்கியிருக்கிறார். ராம கதா சுதா ஆதி தாளம்.
1: யூ கேன் நவ் லிசன் டு ராம கதா இன் ராக் மத்தியமாவதி செட் டு ஆதி தாள், எ காம்போசிஷன் பை தியாகராஜா.

0: நிறைவாக லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் இயற்றிய காப்பி ராகத்தில்லானா ஆதிதாளம்.
1: எம்பார் எஸ் கண்ணன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் வயலின் ரிசைட்டல் வித் அ தில்லானா இன் ராக் காப்பி செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை லால்குடி ஜி ஜெயராமன்.

0: இதுவரை எம்ஆர் எஸ் கண்ணன் அவர்களின் வயலின் இசை ஒலிபரப்பானது. கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி. ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசையை கேட்டு மகிழுங்கள்.
1: You were listening to a violin recital by M.R. S. Kannan. He was accompanied on the Mridangam by K.V. Prasad and on the Gattam by Pudukottai N. Ramachandran. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. Anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன் அவர்களின் புல்லாங்குடல் இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை பிரபஞ்சம் ஸ்ரீ எஸ் பாலச்சந்திரன். He is accompanied by Shri V.V. Srinivasa Rao on the violin, Tanjavur Shri R. Kumar on the mridangam, and Pudukottai Shri N. Ramachandran on the ghatam. Nigashil Mudalil, Natakurinji Raga Varnam, Adithalam. The concert begins with the Varnam in Rag Natakurinji, set to Adithal.

இனி வரவல்ல பரமணா ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றியது ராகம் ஹம்சத்வனி ஆதிதாளம் லிசன் நவ் டு வரவல்ல பரமணா ரிட்டன் பை ஜி என் பாலசுப்ரமணியம் கம்போஸ்ட் இன் ராக் ஹம்சத்வனி செட் டு ஆதிதாள்

இனி ஞான மோசகராதா தியாகராஜர் கீர்த்தனை பூர்வி கல்யாணி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ஞான மோசகராதா கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் பூர்வி கல்யாணி செட்டு தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை பிரபஞ்சம் ஸ்ரீ எஸ் பாலச்சந்திரன். He is accompanied by Shri V.V. Srinivasa Rao on the violin, Tanjavur Shri R. Kumar on the mridangam, and Pudukote Shri N. Ramachandran on the ghatam. Ini Rama Kathasuta Tyagarajar Kirtanai Ragam Madhyamavati Adi Thalam. Listen now to Rama Kathasuta, composed by Saint Tyagaraja in Rag Madhyamavati, set to Adi Thal.

நேயர்கள் இதுவரை கேட்டது பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a flute recital by Prapancham Shri S. Balachandran. He was accompanied by Shri V. V. Srinivasa Rao on the violin, Tanjavur Shri R. Kumar on the mridangam, and Pudukottai Shri N. Ramachandran on the ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH Anytime Indian Music.